கோடி தானமண்டாத்திலே காக்கமினி தாமஸ்தலாயே கூடால் அலட்சணே நலக்தி ஐயா பல்தே வே உபாய ஜே வே ஹி கார் கமாயே ஜே ஹோவே குர்ப லிக்கியா தா தோர் தினா தே பாயே மத தோடி